மீஹும் தூக்குஃபாவா முதலும் வாரத்தவெகின் லிபேன பயக்கு கொம்மே மீஹ கம்மே திமன் ரஸ்கலாங்கி லெவ்வீமே. அதி முதலும் வாரத்தவு மத்திய பே மீஹும் அஹுதுவே இப்பஸ் வெஃபாவா மீஹும் நங் எவரெங்கே பே திய பே மீஹும் தேஷே ஹம கஷ்வரும் அவ்வாஹி கொம்மே கமெக்கே மச்சங் ஹெக்வே ஒடிகின்வா ரஸ்கலாங்கி கம்காவே.

கியமம் வாஷ் அதி ரசூலா அஷாய் தியபாமிஹுங்க தெரேம் வெரின்னம் விஸ் கியமம் வாஷ் ஃபஹே கமகாமிது தியபாமிஹுங் திபஸ் வி ஜனம அல்லோஹாய் ரசூலாயங் எகமெங் ஹுஷஹாஷி எபஹி எகமாமிது அல்லோஹாய் எகலாங்க ரசூலாக ஹுக்கும் ஒய்குத்து பல எகுத்த அமல் குராஷி தியபாமிஹுங் அல்லோஹாய் ஆஹர் துவஹங் ஈமாம் வா கம்கா வானமே எகு தியபாமிஹுன்னங் ஹேகம் புடே அதி நீமுமெக்கெகுதும் ரீதி கம்விஸ் பொடுமே.

0: ராம் கூறார்கள், இக்கதாங்க அதாவத்தினையும் கத்துல் கூறார்கள், திபாமியும் இக்கராக ஃபள்ளி ஃபள்ளிகா துனியே கந்தன் தூகப்பா அழுக்கும் கூறாரே கியாகின் திவே ஃபாதிரி பேக்காய் பந்தல்வானே எமி உனாய் ஃபரி நுகர்னார்கள் அங்கே உன்னாய் கூட குதின் நுமரார்கள் கஸ் கஸ் கண்டா பினாசம் முகுரான் வதார்கள் திம்ஃபைம் ஜஸ்கர் தத்துரு குஃபா மூத்தாய் விக்கியே ரசுக்கு காரிய கோஸ் நுகமெஞ்சே மிரசக்கி குறுக்கே விக்கியே தங்களுக்கு இரசிக்கவே எயி ஷாம் கராகி தரஹத்துக்கு தனிக்கவே மிரசக்கி ஹாரிஸ் முன் உமேர் ஷஹீத் வி ரசவே மித்தனம் இலஸ்கரு ஆஸ் நுக்குங்கிரு இரகு மீஹுனம் மிகவர் இவிகெங் இஸ்லாமுன்னாய் ஹங்குராமியார் ரோமீங் இலஸ்கருங்க எத்த பேகாய் முத்தனஸ்தர் அர்மீங் எத்த லஸ்கரிங் எவ்வி தையார் விஃபாவே டெம்மி பேகலும் குரபானே கமகா மெதுகா அமஸ்வரா குருபா எஃப்வே எயி மித்தாங்கா திவிகெங் மதது எரி மதீனாயங் எங்கேயுமாய் நோத்த ஹங்குராம ஃபராகத்துமாய் மி திகுத்தும் குருமித் குராம் பி குத்காய் மெதுகாய் மிமஸ்வராகா அப்துல்லாஹிமுன் ரவாஹத் விதால் விஜே ஏ ஹுன்னேவே அஹர்மெங் எதிகெங் உளே மயக்கம் ஃபின்னங் ஹதீமா இக்கமன் நுர்ஹேம் விஹெய்யவே அஹர்மென் குறை கொம்மை மீஹக்கி ஷஹீதும் எதிங்குளே மீஹுகம்கா நுவே ஹெய்யவே அஹர்மென் ஹகுராமக்கும் மியுளனி மீஹுங்க கிணக்கம்னு நூனவே மேரஸ் கிளாங் அஹர்மென் மேக்குருவி இஸ்லாம் தீனுங்க மேக்கமா பாருனே அங்குராம குரீமா ஒத்தி நுஹனு ஹோயகம்பா திகுத்தே எய் எஹென்னா ஷஹீதுமே எஹென்னா கதவுமே பஸ்ரு தக்கங் எம்மிங் ஆதேஹே ஆதேஹே தியை தெதுஃபுளே அழுகுமெங்க பாக்கி சம தியே குவாஃபுவே டெம்மி ஹிப்பருகுத மேங் இஸ்லாமும் அணிதோக ஹெந்துனுகா ஹங்குராமே சஃபதா இப்பத பொருள் தஸ்கராய் ஹங்குராமேக் மேதானுகா பத்தல் கொஃபுவே மிபாமியுங்கே பீர்மது கமா ஹிப்பருகது கமுன் ரோமீங்க சர்தாரும் தங் ஹாயராம்பியவே ஹங்குராமேக உடி எம்மி கதியங் எம்பிரிகெங் இருகா இஸ்லாமுங்க அமீர் ஜயதுபு ஹாஸ் துஃபான் ஷஹீத் வெஜ்ஜே தெங் அபு தோதிப் ஜாஃபர் கிஃபான் தீத ஹிப்பாவியே இக்கது இஃபான் வர ரீத் ஹிப்பருகள் எம்மி பிதாழ்வமும் குரிய நுக்குமா வடாகிங் லஸ்கர் சமாஜ் குரபா ஹங்குராம கத குரபாஃபியே இருக்கொலை பீத்தனா இக்கல் இஃபான் ஷஹீத் வெஜ்ஜே தென் திதாகா ஹிப்பவி அப்துல்லாஹிபின் ரவாஹத் குஃபானே மீனா லஸ்கராகி ஃபாத்த ஜெயித் மங் ஹிஃபுல் குரபாஃபாமே ஹிவர்கள் எமே பிதாழ்வைஃபா குரிய நுக்கு மடாகி மேதான் கரம் குரபாஃபியே குர இருக்கொழக்கும் ஷஹீத் வெஜ்ஜே தென் இஸ்லாமுக பயமியும் ஃபர்கஸ் தீஃபா துபேகன்னா பெருமும் அகபஸ்மன் ஆம்ரு குஃபான் குவாலிபியே மேக்கலாக்கோ மேக்கலாக்கோயே ஏ கௌமுக மீனுன்னேவே ஃபுரகஸ் தீஃபா துவனிக்கோ மருவ மபுரே தாயிர் வெஃபா மொழி குரு மெத்லாகி உடனிக்கோ மருவமே திய துவனி கியா துவாக்கு துனியேகா திவேங் கம பாவே தெம்மி பே மீங்க குரிய தீ மீன் குலக்கும் எபிலாஃபா ஹால் முனல் வலீதங் அமீரு கந்தீஃபுவே மிக இஃபான் திதியாகி குரிய நுக்குமடாகி நாகரா குருபா ஃபிட்டேமும் இஸ்லாமுங்க லஸ்கரு அனிகா இன்தசாமுவே மி லஸ்கரு கெல்லி முன் சலாமி குருபாஃபியே மிஹார் இரோசி தெபாமியும் வக்கிவா மிஸ் ஜெஹிஜேவே திங்ஹாஸ் மீஹுங் இல்லக்க ஃபன்சாஸ் ஹாஸ் மீனாய் திமாக்குங்க குரிய ராணி கொம்பதே குங் ஹையே எக்கமாக்கு மிரேவிஸ் உஃபா பாகுத் கமாய் ஹீபாய்கம் ஃபின்னனி இஸ்லாமுங்க லஷ்கரு திரையினே ரே திபாமா இக்குகா இஸ்லாமும் தக்பீர் தஹ்லீல் அடு வர கத குழையே அனைத்துவோக ஹிந்துனுகா ஹால்து குஃபான் தஸ்கருக தர்த்தீப் குரீதுவஹா இவர ஹிலாஃபா குத அத்ருபா அம்னு பாஃபியே வாக்கிப கனாக்கிபே குரி ஃபஹத் அம்ரா சஃப் ஹத் பாஃபியே மிகுங் ஹெத்தே உன்னாய் ரேகா மிபாமியும் ஓணு கொத்தகுன் ரோமீனங் ஹீவி இஸ்லாமுக தெரியர் ரேகா மததே ஆஸ் லஸ்கரு இனஸ் வீகம்கே மிஹிங் ஹீவகம் பாமியும் குல்யகம் ஹமல் தேகரே நோனே மிதம்பழுகா ஹால் குஃபான் குரபிகம்கி இஸ்லாமுக லஸ்கராகி சஹராகி தெரிய ஃபஹத ஜீவடாகிம் ஃபா அனிகா சஃபத் வாபி ரோமீனங் ஹீவி இஸ்லாமும் எவ்வளனி மிபாமியும் மிசஹராகி தெரிய நிர்பட்டா ஃபா வஷாகிங் ஹமல் தி பத்தாலங்கமரே மிஹிங் ஹீகோக் மிபாமியும் ஜெவுனி ரஷாயி காத ஃபஹதரே ஏரு மிகாபரும் திபி ஈகா இஸ்லாமும் குறி ஹிப்பரா இதைக்கு குலதானகமும் மேச்சலி பீர்வ திஃபாமே மிகுத்தும் திபாமியும் பக்கி வெஃபேவும் காலித் குஃபானும் இஸ்லாமும் இலஸ்கராகி அதிவஸ் ஃபேய ஜிஹராகி ஃபியவ் முத்தாக் ஹங்குராமாக துஹுகா சுலாமாய் சுலாதி ரசூத் இஃபான் மதீனாக மிஸ்கிதன் நுக்குமடாகி அசாவ் பேக்கல்யுன கோவாது மங் அமர் குர்பாஃபியே திம் இஸ்தகுங்க திரையின் அசலாத் ஜாமியாய் கோவாதேபுமும் அசாவ் பேக்கலும் இத்தன் மிதனும் விடாகி மிஸ்கி ஃபுரிஜே தெங் இசு ரசூத் இஃபான் மிம்பரங் அராவடாகி இரு இக்கல் இஃபானுங்க திஜோபுரம் கருண ஃபுத் ஓஹரே எம்மிங் ஹைராம் பிகின் திப்பா ஹதீஸ் குரபியே ஏ மீஸ்த குன்னேவே ஹேவ் கமிக்கு தொரிக்கே ஹேவ் கமிக்கு தொரிக்கே ஹேவ் கமிக்கு தொரிக்கே மீன் திப்பார் ஹதீஸ் குருபாஃபா கூட ஹிந்து குழக்கம் ஹுன்னாபா ஹதீஸ் குரபியே ஏ மீஸ்த குன்னேவே மூத்தாய் கியா தாங்க யா குராம குராத்திய பே அமீஹுங்க லஸ்கர் மேரஸ் கல்யாங்கி அவரின்னங்க பதக்குவே எபே அமீஹும் வரங் ஹிப்பராயகு துஸ்மியுன்னாய் பத்தலுக்கும் ஏர் அபா ஹங்குராமாகா ஜயது குஃபானும் எவி ஷஹீதே ஏனாயத் இபாமியும் அஸ்தஃபார் குராஹே தென் திதாகா எஹிபி அபு தோதி பு ஜாஃபர் குஃபானே நுஹனு கத ஹிபராயகு குரியன் அரமுங்கஸ்ஃபா எவி ஷஹீதே ஏனாயத் இபாமியும் இஸ்தஃபார் குராஹே தென் எஹிபி அப்துல்லாஹி பின் ரவாஹதே லஸ்கர் சமாஜ் குரித்தனா எவி ஷஹீதே தென் திதாகா எஹிபி ஹால்த் புனுல் வலீதே ஏனாயக்கி அமீர் நூனே ஏனாயக்கி அமில்ல அமீருக்கு இக்கமக்கு ஏனாயக்கி மேரஸ் கஜாங்கி காஃபருங்க மச்சங் உரையன் தம்மாகி கண்டியே ಏಯ್ ರಂಗಳು ಮೀಹಿಕೆ ಎಸು ಆ ಮೀಗೆ ದೆವಿ ನಸರಾಗಿನ ಕಾಫರು ಬೈಕೊಫ ಲಸ್ಕರಾಗಿಂಗ ಸಜಾಮಿ ಬೇವ್ ದೆಮ್ಮಿ ಮರು ಫಾಡಾಗಿ ಜಾಫರ್ ಗುಫಾನ್ಗೆ ಗಂಡುವರ ಬಡಾಗಿ ಮಿ ಖಬರ್ ದೆಬಾಫಿಯೆ ಜಾಫರ್ ಗುಫಾನ್ಗೆ ತುಪ್ಪು ಬೇಫ್ರೂಂಗ್ ಗೆನ್ನವ ಬೇಫ್ರೂಂಗ್ ಗ ಫಿರುಮ್ಮ ಹೆದ್ದೆವಿಯೆ ಜಾಫರ್ ಗುಫಾನ್ಗೆ ಅಂಬಿಕ ಮಜುಂ ಕೀಸ್ ಕುರುಬ್ಬಾನ್ ಹೆದ್ದೀಮ ಹದೀಸ್ ಕುರೆಬಿಯೆ ಮೋಣುಗ ಅನುತಳ ಲಿಬಾಸ್ ನುಯಿದಾರ್ ವೇಖ ಸ್ವರಿಹಮೇ ಜಾಫರ್ ಗುಫಾನ್ಗೆ ಅಂಬಿಕ ಮಜುಂ ಅಸ್ಮಾ ಬಿನ್ ತುಮೈಸ್ ಗೆ ಇಕ್ಬ್ಯಾನ್ ರಿವಾವಿಗಿಂ ಬೇ ಜಾಫರ್ ಗುಫಾನ್ ಶಹೀದ್ ಇದ್ವ ಸಲಾಮೈ ಸಲಾಲಿ ಇತು ರಸೂಲ್ ಇಫಾನ್ ಅಹರ್ಮಿನ್ ತಿಬಿಯೆ ಗಿಯ ಬಡಾಗಿಂಗ್ ಹದೀಸ್ ಕುರೆಬಿಯೆ ಏ ಅಸ್ಮಾವೆ ಜಾಫರ್ ಗೆ ಕುದೀನ್ ಕುಬಾಹಿಯೆ ದಿನ್ ಅಹರಿಂಗ್ ಎಕುದೀನ್ ಗೆನಾಮ ಎಕಿ ಕುದೀನ್ಗ ವಕಿ ವಕಿಂ ಬಸ್ದಿಬ್ಬಾ ಫಿರುಮ್ಮಫ ಕೀತ್ ಕುರಬಾ ತಿಫೆಣೆ ದಿನ್ ಅಹರಿನ್ ದೆನೀಮೆ ಏ ಮಕ್ಕಿದಾಂಗ್ ರಸೂಲ್ ಆಯ್ ಜಾಫರ್ ಗುಫಾನ ಫೈ ಕಮೆ ವೀತೋಯ್ ಆಯ್ಕೆ ಮೇಲೆ ಜಾಫರ್ ಗುಫಾನಾಯ್ ಏನಾಯ ಎಕ್ಕವ ಅನಿ ದಮೀರು ನಾಯ್ ಶಹೀದ್ ವಿಜ್ಜೆ ದಿನ್ ಅಹರಿನ್ ರೋಯ್ಗೆಂಗ್ ಅಡಕ್ ಈ ತಂಗಣುಗೆ ಅಂಗನು ಜಮಾಯ್ ರೋಮ್ ಫರಾಯ್ಫುವೆ ದಿನ್ ಹದೀಸ್ ಕುರೆ ಬಿಯೆ ಹುತುರು ಎಚ್ಚೆನ್ ನುಕಿಯಾ ಮೌನುಗ ಅನುತರ ಅಲಿಬಾಸ್ ನುಯಿದ ಅರುವಿ ಕಸ್ವರವಾದಿನಿಸೆ ದಿನ್ ರಸೂಲ್ಲಾಹ್ ಇಫಾನ್ ಇಫಾನ್ ಗಂಡುವರ ಬಡಾಗಿಂಫ ಆರ್ಮಿಂಗ್ ಗೇಗಿಯ ಎರೆ ಕಾಣೆ ತಗತಿ ಇಫಾನು ಗಣವರ್ಗ ತಯ್ಯಾರ್ ಕುರುಬಾಫ ಫಣು ಬಿಯ ಮೂತಾಯ್ ಕಿವನು ತಾಂಗಾವಿ ಹಂಗುರಾಮಾಗೆ ಖಬರಾಗಿ ಎಮ್ಮೆ ಫುರ್ತವೇ ಮದೀನಾ ಬಡಾಗತಿ ಯಾಲಾಬುನ್ ಉಮ್ಮಯ್ಯತ್ತು ಇಫಾನೆ ಇಕಡ ಇಫಾನ್ ಖಬರಾಗಿ ಮದೀನಾ ಬಡಾಗತು ಸಲಾಮಾಯ್ ಸಲಾಲ್ದಿ ರಸೂಲ್ಲಾಹ್ ಇಫಾನ್ ಇಕಡ ಇಫಾನ್ ಹದೀಸ್ ಕುರೆ ಬಿಯೆ ಎ ತಾಂಗ ಕಂತಂಗ್ ಹಿಂಗೆ ಗೊತ್ತವ ಖಬರ್ ತ ಕಲಿ ಇಫಾನ್ ಅಹರ್ಮಿನ ಕಿಯಾದೇನಿ ಹೇ ನುವತ ಅಹರಿಂಗ್ ಕಲಿ ಇಫಾನ್ ಕಿಯಾದೇನಿ ಹೀಗೆ ಯಾವುದಾದ ನೆಬಿಯೇ ಅದಕ್ಕೆ ಎತ್ತವೆ ಕಲಿಗಫಾನ ಮೆದುಗ ಅವಳು ಮೆಂಗೆ ಯಗೀಂಕಂ ಇತುರು ಮಟ್ಟಕ ಕಲಿಗಫಾನು ಕಿಯಾದೆಬಂ ಎದೆಮೇ ದೇನ್ ಸಲಾಮ ಸಲಿ ಇತು ರಸೂಲ ಇಫಾನ್ ಇದು ಬಹುಗೆ ಹುರಿಯ ಖಬರ್ ತಕೊಂಡು ಪಟ್ಟವಾಗಿ ಮಿಹಾರ್ ಖಾಲಿದ್ ಗುಫಾನು ಮೀನಿ ಮಂಜಿರಿಗ ಲಸ್ಕರಾಗಿ ಎವ ಹುಣ್ಣವೇ ಮಿಸಾಬಂ ಹಮ ಎಬ್ಬಿಸ್ ಕಮಿಂಗ್ ಉಣಿ ನುಕುರುಬ ಹದೀಸ್ ಕುರುಬಾಫಿಯೇ ಯಾವುದ ಸದಕ ತಯ ರಸೂಲ ದೋಹಿಯೇ ವಿದಾಳವಾಂಗ್ ಹುಣ್ಣವಿಯೇ ದಿನ್ ಎಫ್ ದಿತಿಂದು ಹಾಕೊಂಡು ಖಾಲಿದ್ ಗುಫಾನ್ ಲಸ್ಕರಾಗಿ ಮದೀನಾ ಬಡಾಗಿ ಫೀರು ಖಾಲಿದ್ ಗುಫಾನ್ ಇತು ರಸೂಲ ಇಫಾನ್ ಬರ ತಾವರೀಫ್ ಕುರಬಿಯೇ ಮುನಾಫಿಕೊಂಗ ಮೀಹಕು ಎಲಸ್ಕರ್ಗೆ ಬೇಕರಿಕಾ ದಿಮಾಯ ಮಿತಿವಿ ರೋಮೀನ ಫಿದಾಗಿಂಗ್ ಆ ಮೀಹುನ್ ತಾಯೆ ಮಿಹಿಂ ಬುಣಿವಾಕ ಅಸ್ವಾಫ ಇತು ರಸೂಲ್ ಇಫಾನ್ ಹದೀಸ್ ಕುರೆಬಿಯೇ ಎ ಮೀಹುನಕಿ ಫಿದಾಗಿಂಗ್ ಆ ಮೀಹುನೆ ನೋಣೆ ಎ ಮೀಹುನಿ ಫಹದ್ ಜೆಹಿ ಕುರಿಯರ ಮೀಹುನೆ ಅಲ್ ಹಾಕಿಮ್ ರಿವಾ ಕುರಬಿಯೇ ಮುತಾಗ ಹಂಗುರಾಮಾಗ ಖಾಲಿದ್ ಗುಫಾನ್ ದಿದ ಹಿಪ್ಪಾಗಿ ಕುರಿಯಂ ಅರಾವಡಾಗೆ ದ್ವಹು ಇಸ್ಲಾಮನ ದಿಫಾಹುರಿ ಹಿಬ್ಬರ ಇಫಂಬರಕಿ ಆದಾಯಕಮೆ ನೋಣೆ ಖಾಲಿದ್ ಗುಫಾನು ಕುರಬಿ ಹಂಗುರಾಮಯಿ ಮೀಹುನ್ ಹೈರಾಮ್ ವಾಫದ ಹಂಗುರಾಮಯಕೆ ದೊಳು ಜಕ್ಕ ಮೀಹುನ ಬುರವೆಸ್ಗಿನ ಮೀಹುಂತಿ ವಿಲಸ್ಕರಕಾಯಿ ತಿಂಗಾಸ್ ಮೀಹುನ್ ದಿಮಾಕೋ ಕೂಡ ಇರ್ಕೊಳಗಿ ತಿರೇಗ ಎ ಒಬ್ಬಳು ಲಸ್ಕರ್ ಫಾತ ಜಸ ಎತಗ್ಗಿನ ಮೀಹುಂ ಅತುಲ್ಕೋ ಎ ಮೀಹುಂಗೆ ಎತ ಫೇಲ್ಗಿಯಕಾಯಿ ಎತ ಮುದಲೆ ಗನೀಮಾಕೊಫ ಇರೋಸಿ ಅಂದಿರ್ವೆಗಿನ್ ಐದುಗ ಮತೀನ್ ದಿಲಸ್ಕರ್ ವಕಿವಿ ಇರು ಇಸ್ಲಾಮ್ಗೆ ತಿರೇನ್ ಶಹೀದ್ ವಿ ಕಮ್ಗಾವಿ ಬಾರ ಮೀಹುನೆ ಕಾಫರುಗೆ ತಿರೇನ್ ಕತುಲ್ಬಿ ಮೀಹುಗೆ ಅದದೆ ಇಹ್ವ ಎನ್ವೆ ಮೈದಾನ್ ಒತಿ ಕತುಲ್ಬಿ ಮೀಹುನಾಯಿ ಜಖಂ ವಿ ಮೀಹುಂ ಎಳಿ ಫುರಿಫಾಹಿನ್ನೆ ಮೀ ಹಂಗುರಾಮ ಹಿಂಜಿ ಹದ್ವಸ್ ಬಾಂದಿನೆ ಮಿ ಹೆದ್ದೋಗೆ ತಿರೇ ಹಂಗುರಾಮೆಗೆ ಗೊತ್ತುಗ ಹಿಂಗಿ ದುವ ಹಾಕಿ ಎತಿಂಗ್ ಅಮೀರನ್ ಶಹೀದು ಇದು ಹೇ ಮಿ ಹಂಗುರಾಮ ಕಂತಂಗ್ ಇತು ರಸೂಲ್ ಇಫಾನಾಯ್ ಅಸಾಬೆ ಖಜನಾಯ್ ಇಸ್ಲಾಂ ದೀನುಗೆ ಬಡು ಮೌಜಾತಿ ಕಮ್ಗಾವಿಯೆ ರೋಮೀಂಗೆ ಮೀಹುಂ ಇಸ್ಲಾಮ್ನಾಯ್ ಮೆದುಗ ಬೀರುವೆತಿವೆ ಅಜಾಬೆಗೆ ವಾಹಕ ತದ್ದ ಕಂಬರಾಫುವೆ ವಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾಹಿ ಅಬ್ದುಲ್ಲಾಹಿ ಬನು ಅಮರ್ ಇಫಾನು ರಿಬಾಕುರ ಬತೆ ಮೂತಾಗೆ ಹಂಗುರಾಮಾಗೆ ದುವ ಹಬೀರ್ ದಿಲಸ್ಕರ್ ವಕ್ವೀಮ ಇಸ್ಲಾಂ ಕುರ ಮೈದಾನ ಬೆಟ್ಟಿ ಬಾತಿ ಮೀಹುಂಗೆ ಖಬರು ಬೇಜಮಂಗ್ ಹಿಂಗೆ ಮೀಹುಂಗೆ ತಿರೇಗ ಅಹರಿಂಗ್ ಏಕ ಕಮ್ಗಾವೀಮೆ ಹಿಂಗಲಿಕ ಜಾಫರ್ ಗುಫಾನಾಯಿ ಬದ್ದಲು ವೀರು ಅದಿ ಕಲಿ ಗುಫಾನ್ಗೆ ಫುರಾನ ಫುಳು ಹುಟ್ಟೆ ದೇಪ್ಪಳು ಕುರೆ ಆ್ಯಪ್ಪಳೆ ನೆಸೆ ಗುವಾಜೀಮ ಹಿನಿಫುಳು ಅಡುವಾಫಾ ವಿದಾಳು ಎ ಖಾಲಿದ್ ಗುಫಾನ ಸಾಬಹೆ ಇಸ್ಲಾಮ್ಗೆ ಲಷ್ಕರ್ ರಂಗಳ ಸಮಾಜ ಕೊಫಿಯೆ ದೆನ್ ಅಹರಿಂಗ್ ದೆನ್ ನವೀಮೆ ಫೆಂಫದು ಹಿಪ್ಪವಾನ್ ಉತ್ತವೆ ಏಕಲಿ ಗುಫಾನ್ ವಿದಾಳ್ವಿಯೇ ತಿಮಂ ಮಿಹುರಿ ರೋದಿ ಅರೆವೆ ತಿಮಂಗೆ ಅಡ್ಡನೆಯ ಫೆಂಗಳಾಫ ಅಂಗ ಫೋರಾ ಫರುಗ ಭಟ್ಟ ಅರೆವೆ ಇರೋ ಸೇನೆ ದುನಿಯೇಗ ಒತೀವಿಯ ಬೋಣಮೆ ದೆನ್ ಎ ಅಡ್ಡನೆಯ ಫೆಂಗಳ ಭಟ್ಟಾಫ ಅಹರ್ವಿಂಗ್ ಎದ್ದಿಯ ಕೊಳ ಗೊಸ್ವ ಅನ್ನವಂ ಬೆಜೀರು ಜಾಫರ್ ಗುಫಾನು ಅವಹಾರ ವಿಜ್ಜೆ ಏರಕು ಅದಿ ಇರೆ ನೋಸೆ ದೆಂಗ್ ಅಹರ್ಮೆನ್ ಬೆಜೀರು ಇಕಲಿ ಗುಫಾನುಗೆ ಗಾಯ ಕೊಳಗ ಖಂಡಿ ಎತಿಫಾರಾಯಿ ಜೊನ್ಸಿ ಎತಿಫಾರುಗೆ ನೋದಿಯ ಎತಿಫಾರು ಅರಾಫಾ ಹುಟ್ಟೆವೆ ರದಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹು ಸರಿಯತ್ ಅಮ್ರ್ ಇಬ್ನ್ ಅಲ್ ಆಸ್ ಮಿ ಅಹರುಗೆ ಜುಮಾದಿಲ್ ಅವ್ವಲಿ ಮಹುಗ ಇತು ರಸೂಲ್ ಇಫಾನು ನಂಗೆ ಈ ಒಡಾಗಿನ್ ಫಿಯೇ ಉದೋ ಅತ್ ಮಂಗಾಗ ಬೇಕು ಮೀಹುಂ ಮದೀನಾಯಿ ಹಂಗುರಾಮ ಕೊಳೋಮ ಮೀಸ್ತಕುಂ ಜಮಾಕುಂ ಉಳೆಯವೆ ಮಿಹಿಂ ಬೆಗೆಂ ಬಿಬಾ ಮೀಹುನಾಯಿ ಹಂಗುರಾಮ ಕೊಳೋಮ ತಿನ್ ಸತೇಕ ಸಹಾಬೀಂಗ ಮಚ ಅಮ್ರೂಬುನುಲ್ ಆಸು ಇರಿಕುರ ಬಾಫ ಫಣು ಬಿಯೇವೆ ಮಿ ಲಸ್ಕರ್ಗೆ ತಿರೇಗ ಮುಹಾಜಿರಿಯ ಬೇಕಲುಂ ಕುರೆ ಮೈ ಬೇಕಲುಂ ಬೇ ಮಿ ಲಸ್ಕರ್ ಬೇರು ಕುರೆ ಉಮತ್ ಫಹು ಅನಿಕ ಮುಹಾಜಿರಿಯ ಬೇಕಲುಂ ಕುರೆ ದ್ವಿಸತ ಬೇಕಲುಂ ಮಚ ಅಮೀನುಲ್ ಉಮ್ಮತ್ ಅಬು ಉಬೈದತ್ ಗಫಾನ್ ವಿರಿಕುರ ಬಾಫ ಅಮ್ರೂಬುನುಲ್ ಆಸುಗೆ ಮದದ ಕಫನು ಬಾಫಿಯೇವೆ ಮಿ ಲಸ್ಕರ್ಗೆ ತಿರೇಗ ಅಬು ಬಕ್ರ ಗಫಾನಾಯ್ ಉಮರ್ ಗಫಾನ್ ಬಿಸ್ವೇವೆ ಮಿ ಫಹುಂ ಮಿದಿಯ ಲಸ್ಕರ್ ಗೊಸ್ ಅಮ್ರೂಬುನುಲ್ ಆಸ್ ಎ ದುಸ್ಮಿನ ತಿವೇತನ ಬಡಾ ನುಗಿನ್ನೆನಿಸ್ ಮಗ್ಮತೀನ್ ಬದ್ದದ ಕುರು ಬಾಫಿಯೇವೆ ದೆಂಗ್ ಮಿದಿ ಬೇ ಲಸ್ಕರ್ ಎಕ್ವ ದತುರು ಕಫಾ ದಿಯೈರು ಎರ್ರಿಯಕ ಮಂಜಿಲಕ ಫಾಬಾ ತಿಬೆ ಲಸ್ಕರ್ಗೆ ಮೀಹುಂ ಅಜಿಫಾಂಗ್ ಅಂದಾಂ ಫಿರ್ಮುಂಗ್ ಅಮ್ರುಬ್ನುಲ್ ಆಸ್ ಮಿಕಂ ಮನಾ ಕುರು ಬ್ಯಾಫಿಯೇ عمر غفار میکمای ممکن رو لاغم واه کو دکوافیه ابو بکر غفار ودالویه ای عمر غفانه اور من امنگ بچن امر بن العاص ویکر وفا رسول الله غفان فنو وی کر غفان اور من نبر ہنگرا ما کنت دتم بڑوان تیے اینا منا کر با کمن ای منا کر بنی کوم حکمت تگا کم گا نونی نوانی اور من اوتی بی میہ کیما بمے دین عمر غفان ای اکبر ہٹوا کیما تیر ویجے دین فستے صحابین گے لشکر گس دشمنوں گے رر کے کاریہ فابا ہنگرا ام فرمن ورن ابہ دشمنوں باجیے فیدان دو باگین فیے می بہ امیوں گے پوری ہا مودا اسلام غنیمہ کر بہ فوے فیدان دی امیوں گے فاتم فہا دیما واہ کے دیکھو لیما امر بن العاص می کا منا کر بہ فیے دیم می دس کر مدینہ دتر کفا اے مگ وتی گا ور فین گا دریا کو امر بن العاص احتلام جنوب ویر ویگین ہن نو افا فتیو ویدال ویجے میرے گے می فینی گا فیم برے فنا مت یون ہجا کو دانے مارس کلاں وہی کر بنی ودا تلقو بی ایدیکم الی التہلکہ می بدے نے می می دا وفا تیمم کر باگی پس نماز پھل کر بافی دیم می دس کر مدینہ اے وقت گا اس رسول اللہ اقفان گا عاد پھل کم گا وفا دین ایمن کرن لس کر گے فریا خبر تن اسن کو منن گے خبر تہ بس دن ما فوے دین اس رسول اللہ اقفان می کن کما می دا امر بن العاص کے بس لکی کہ بہ تو کہ اقفان کو سوال کرے بیما دینی بھی ارے تنگا اجوان اندو منا کلئی اتنا کی اداوائیتی مشرکوں کی رفی کی کاری تنکے تنگا علیفان اندوم امی ہنن اگمائی ادی احا مدو علیفان اندوم ملسکر گے مدو کن اگے نتیے اگر آمائی کے دوہ گا بجوگن دیا دشمنوں کے فہاتوں فہادیوں منا کلئی امی ہن بجوگل جے فسیح کمون امی ہن کے کمین فلاتی بون نوت امی ہن علیون کوریرا کہی جنوں میں بدانے کون اکری گن باتی ہے جنوں پر حال تیمم کو گے نماز کو ای ارے گی فینگت کمون ہنا گت من نکلا دان ویما فین ہٹس حکم گا فین نسنی کم گا ممبر کو گے نے مارس کلاں گہی کلو با فا ونی ولا تلقو بی ایدیکم الی التہلکہ فدین نے وہی تو رسول اللہ اقفان می جواب تن اسوابا ہنی ورن کر بیے ادی کل اقفان تعریف کر بیے میرس قرانا ی حدیث رنگلا فلاس بے می ہوں گے قیاس کم دا کم گے اے دلیل اللهم صل على محمد عبدك ورسولك النبي الامي وعلى آل محمد وأزواجه وذريته كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد
1: حسين صلاح الدين رحمه الله لأبا فوا كيرت رسول السيرة بدار

عن أبي مسعود عقبة بن عمرو البدري رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يمسح مناكبنا في الصلاة ويقول استووا ولا تختلفوا فتختلف قلوبكم ليلني منكم أولو الأحلام والنهى ثم الذين يلونهم ثم الذين يلونهم رواه مسلم மானை மாயங் அல்லாஹ் கலேஃபான ருசுல் லவி அபு மசூத் உக்பத் புன் அம்ருல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவா குரவிய எகலேஃபான் விதாளுவிய நமாதுக எபஹி நமாத சப்த தர்தீப் குரவுமுக திமம்மெங் கொண்டுதவுக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐப்புல் பீசவா ஹமஹம குரவ்வாய் ஆதி ஹதீஸ் குரவ்வே தேபாமிஹுன் சப்தவுக ஹமஹம